ஷரணாகதம் இந்திராதே வில சத்வன் வந்திதே கருணாமை தாரே தாராதினா தஸ்தே த்ராஹி மாம் ஷரணாகதம் அஷ்டபியாம் ச சதுர்தர்ஷாம் நவம்யாம் யப் படின்னரஹ.